我们的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的
ཁྱི་པ་མེ་ཏོ་ཅེ་བི་ད་ཡེ་ཁྱི་པ་མེ་ཏོ་ཅེ་བི་མ་ཚོ་ཅེ་ལུ་བེན་ཅི་ཅུ་མན་དང་ཡེ་ཁོ་པི་ན་མེ་ཏོ་ཅེ་པ་དང་ཇོན་དོ་ལ་ཐུག་དང་གང་ཐི་ནེ་ངོ་ན་དོན་ལ་བ་མ་ཅེ་ཁ་གང་པ་དང་ཉེ་མུ་ཁུ་པ་སེན་ཚ་པ་དང་ཁོང་ཏོ་སལ་ལ་བ་ཚེ་མོ་ལུ་ནེ་ངོ་ན་དོན་མ་བ་ཅེ་ཡེ་གབ་དེ་ཆུ་ཁ་སོ་ཡེ་ཚ་བ་སེ་གུ་བ
ཁྱི ཕྱད མམ་པོ་ཨམ་ལུ་མེ་དོ་ཆན་ཅེ་ཤུང་ཡིན་པ་དང་ངོན་ཚུན་ན་ཚེམ་ཧ་ཡང་ཚེན་ཤེ་གྱན་སང་ཐུ་ལམ་པ་ཅིམ་པ་ཉུང་བ་ཅིམ་པེ་ཁང་དོ་སེ་པོ་ཡིན་པ་ཙོག་པ་ཇ་པ་དེན་སོ་ཉུང་ཡིན་གང་དེ་ལུ་ཅེ་ཡ་ཚ་བ་དང་ཡ་ལེན་ཅིམ་པེ་མེ་ཅེ་སེ་བ་སོ་ཤེ་གུ་པ་ལ་ཁྱི་ལི་མེ་པིན་ཇུ་ཏོ་ཝ་ཅུང་ལུ་མེ་ལོང་དེན་
zhen go la, chara tong jime. Yen ne, na gong ne ngu chu hyol la wa, cen long tang lo long hien bi da yin. Na gong ne ngu na doyen la wa de, cen long tang lo long hien ba da nre wa yu. Ma cho de re lu bo jo hien u ha la wa ma zi. Nian go nu ba chung hien bi chan ba po la wa yu. Ka de de lu zong ya po so gui la, chen li me bin zu do wo, u nu so wi, mian dian gui ba ji yin. Dona xie gui bi ne dun na, jing ni zhong lu jie mian dian zun yin jie yang da xi ni, bie jue xie gui ba dang. Yu rong u na dun ma wang yang na, ne da xin, bie na, xia ra ba dang. Nying pa wa so yu na, du to do mian chu xie gui. Nying ni, lang cho nyan bi du ren dang. O mian jie xie li ci gan ni, jing ba ra ngan jun ni so ji jang, u na mang bu dun si bi, zhe yu da qi tu chang do dong gui ba ji yin. Sengi nama zo, gong zhenba dian na, lu bu ni ngu na duan ma na ya da xi men bi go de zhe. Sengi nama zo, da da jo jie sengu zubi lian cheng de na bo jo lung cheng nian cheng li kong kan ki lung cheng jie cheng lo ga zan lian cheng zhe.